சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தஜம் சகஜம் சகனம் சகதம் தத்து தங்கிரு தக்கிருக்கு தத்தஜதி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜினி சதினி தஜ்ஜனு சரித சரித தனத